சாமி சாமி சாமியே சரணமையப்பா, சாமி சாமி சாமியே சரணமையப்பா, கேட்ட துள்ளி கும்புகா கதில மையப்பா, இல்ல வேஷதாருணை வச்சே மையப்பா.

0: நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
1: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.